லாங்கரோய் கிளி ஜூலோ புஜித்தாந்து சந்தோசி பிர்விதா ஜூலோ புஜித்தாந்து காங்கோலேரி தாம்தாக பிர்வினே காயா மியா துள்ளேரி தாம்தானே பொந்தா காவி காங்கேதான் நிபன்கே